ஒவ்வொருத்தரும் கிட்ட புதிரி ஆகாஷ்வாணி ஜி சிந்தி சரிசை யர் பேஷன் காஸ் காஸ் கபரும் பாரத் அலுவல்வாதல பிரிக் எக்கனாமிஸ் மே வதிக காங்கி நினைக்கிறேன் மொபிலைஸ் காண ஜோ சட்டணு ஆய் பாகிஸ்தான் பாரா பேக்காய் கேன ஜம்மு கஷ்மீர் மே சிக்கத்தான தம்மா மதி வைய ஜோ முசாரின் இஸ்லாமாபாத்தே தக்ராரி சூடு கரண டார்கெட் கில்லிங்ஸ் இன்சானிய ஹக்கன் ஜி பனிக்கிரி ஜோ இல்சாம் மிடிவ ஆய் यूक्रेन रशिया जे नवरोसिकल नेवल बेस में ताजा वड़ा ड्रोन ए मिसाइल हमला कया जैमें टे जणा मारजी विया यूरोप में एक अलहदा मुकम्मल सेलिब्रेशन थो है जो प्लेन में एक भेरो भारतीय फेंसिंग टीम नाइजीरिया में कॉमनवेल्थ चैंपियनशिप में नाइन सीनियर इंडिविजुअल इवेंट्स में टे सोने जा एक चांदी जो एक कांसे जो बिलो हासिल किया है।